பேசலாம் தமிழ் போனின் புரோகிராம் புது பொழிவுடன் உங்களுடன் நாங்கள் பேசுகின்றோம். உங்கள் இதயத்தில் இன்பம் மலர, உங்கள் கவலைகள் மறக்க, மனதெங்கும் சந்தோஷம் நிறைய, உங்கள் மனதை கவர்ந்த இனிமையான பாடல்களுடன் எல்லா செவ்வாய் மற்றும் வியாழன் கிழமைகளில் மாலை 3:30 முதல் 4:30 வரை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். உங்களுடன் பேசுவது உங்கள் ராஜ்மோகன், உங்கள் ரத்னா மோகன். காதோடு பேசலாம், தினம் தினம் புதுமை, என்றுமே இளமை, எப்போதுமே தொடர்ந்து கேளுங்கள். உங்கள் இதயத்தில் ஒவ்வொரு நொடியிலும் இனிமை நிறைய காதோடு பேசலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 0474-293-1111. கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க தமிழ் போனின் புரோகிராம் காதோடு பேசலாம்.

0: கம்யூனிட்டி ரேடியோ பென்சிஹர் 107.8 அன்பார்ந்த நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் ரத்னா மோகனின் அன்பார்ந்த ஒரு மாலை நல் வணக்கம். என்னடா இன்னைக்கு ரத்னா மோகன் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வந்திருக்காங்களே அப்படின்னு வந்து பாக்குறீங்களா? என்னுடைய வீட்டுக்காரங்க ராஜ்மோகன் அவங்களுக்கு வந்து ஜலதோஷம், தொண்டையெல்லாம் அடைஞ்சு போயிருக்கு. அப்போ இங்க பேசுனா தொண்டையிலிருந்து சப்தம் வெளியவே வரல. அப்ப என்ன செய்ய? ஓகே, இருக்கவே இருக்கேன், அவங்களுடைய அசிஸ்டண்ட் நான் இருக்கிறேனே, அப்ப அதனால நீ போயிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, நான் இன்னைக்கு வந்து வெளியே இறங்கும் போதே நல்ல ஒரு சில் கிளைமேட்டு, காலையிலலாம் நல்ல வெயிலா இருந்தது, இப்ப ஈவினிங் பார்த்தா அப்படியே மழை வர்ற மாதிரி இருக்கு, மேகம் எல்லாம் கருத்துக்கிட்டு அவ்வளவு பாக்குறதுக்கே கொள்ளை அழகா இருக்கு. இப்ப வந்து மழைக்காலம் வந்துடுச்சு, சீசன் வந்து தொடங்கிடுச்சுங்க ஜூன்ல. அப்புறம் வந்து என்ன சொல்றது, பாக்குறதுக்கே கொள்ளை அழகு தானே, விண்ணிலிருந்து மண்ணுக்கு வந்து அந்த அமுத துளிகள் தான் மழை. தாகம் கொண்ட உயிர்களுக்கெல்லாம் வாரி வழங்குற அந்த இயற்கை அன்னை தானங்க இந்த மழை அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு வந்து இந்த நிகழ்ச்சியில எதை பத்தி பேச போகின்றேன் என்றால், இந்த மழை சாரலின் அற்புதங்களை பத்தி தான் பேச போகின்றேன். தமிழ் சினிமாவில் வெளிவந்த மழை பாடல்களையும் நம்ம எல்லாரும் கேட்டு ரசிக்க போகின்றோம். பாட்டு ரெடியாக எடுத்து வச்சாச்சு. உங்களை இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்க மனசையும் உடம்பையும் மழையினால் குளிர்விக்க போகின்றேன். நிகழ்ச்சிக்குள் போகலாமா? ஒரு காலர் வந்துட்டாங்க. ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்
0: மேடம். வணக்கம், நம்ம சுபீன். எப்படி இருக்கீங்க சுபீன்?
1: நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கறோம். சரி, மழை
1: சீசன் பார்க்க என்ன ஆச்சு?
0: அவங்களுக்கு கொஞ்சம் தொண்டை ஒரு த்ரோட் இன்ஃபெக்ஷன் மாதிரி இருக்கு, தொண்டை கொஞ்சம் சப்தம்லாம் அப்படி கொஞ்சம் அடைஞ்ச மாதிரி இருக்கு.
1: கிளைமேட் மாறுது இல்லையா?
0: ஆமா, அதனாலதான். அப்ப வந்து மெயினாவே வாய்ஸ் தானே மெயின் ரேடியோல, அப்ப வாய்ஸ் கிச்சு கிச்சுன்னு பேசினா எப்படி இருக்கும்?
1: ஆமா, நல்லா இருக்கு.
0: ஆமா, அதனால ஒரு வாரம் ரெஸ்ட், அடுத்த வாரம் வருவாங்க. ஓகேவா?
1: ஓகே ஓகே ஓகே.
0: சரி, இப்போ மழை பெய்யுதா இல்லையா?
1: மழை பெய்யல
0: பெய்யல, ஆனா பெய்யற மாதிரி இருக்கும். ரெண்டு கட்டா நிலைமை என்ன?
1: ஆமா ஆமா,
0: நினைக்கிறேன் என்ன ஒரு வெயிலுங்க காலையில எல்லாம்.
1: காலையில சரியான வெயில், அதனால பயங்கர சூடுங்க.
0: எவ்வளவு மழை பெஞ்சிட்டுமே அந்த பூமி தணுக்கல
1: தணுக்கல, தண்ணி உள்ள இறங்க மாட்டேங்குது இல்ல, பூரா இடத்து ரோடு இன்டர்லோக் தண்ணி உள்ள போனோம் இல்லையா, அப்பதானே தணுக்கும்.
0: கரெக்ட், கரெக்டா சொன்னீங்க.
1: போல எல்லாம் ஒழுகிய காயலும் கடலுக்கும் போகுது,
0: அதனாலதான் சூடு வந்து அதிகமாயிக்கிட்டே வருது தெரியுமா, மழை பெஞ்சாலுமே. முந்திலாம் நான் கல்யாணம் ஆகி வந்த புதுசுலலாம் இந்த கிளைமேட்டு ஜூன் ஜூலை ஆகஸ்டோட கிளைமேட்டு சூப்பர்பா இருக்கும். சில்லுனா சில், அவ்வளோ சில்லுன்னு இருக்கும். அந்த சில் காலமே இப்ப இல்ல, மாறி போயிடுச்சு. சொல்லுங்க சுபின், வேற ஏதோ சொல்ல வந்தீங்க?
1: ராஜ்மோகன் சார் அவர்தான் நினைச்சுதான் முதல்ல போட்டா, பரவாயில்ல வீட்டுல பேசினாலும் போதும். அவர் என்ன போன வாரம் ரொம்ப பாராட்டினாங்க, நல்ல பாடல் எல்லாம் செலக்ட் பண்ற அப்படின்ட்டு நன்றியை தெரிவித்துக்கள் வந்து நினைச்சேன்.
0: நீங்க எப்பவுமே பாட்டு எல்லாம் டிஃபரெண்டா
1: பேசுறேன் அப்படி மேல, ஆனா நான் பேசாம பேசாம இருக்கிற ரெண்டு ப்ரோக்ராம் இருக்குங்க, அது நம்ம ரேஷ்மா மாடத்தோட ப்ரோக்ராம் தான். ஓகே, புதன் செவ்வாய்க்கிழமை திங்கக்கிழமை 11 ஒரு ப்ரோக்ராம் இருக்கு.
0: இருக்கிறீங்க,
1: அது நான் சொல்றேன், விளக்கம் சொல்றேன். ஒரு நிமிஷம் 11 எனக்கு டேஞ்சரான டைமுங்க,
0: வேலை பாக்குற நேரம்.
1: ஆமா, அப்ப நீங்க கேக்கலாம் என்ன ஹிந்தி ப்ரோக்ராம்ல கூப்பிடுறேன்னு, அப்ப அதுக்கு டைம் கிடைக்கலையா? அதுக்கு வந்து அந்த டைமுக்கு போட்டா போதும். ஓகே,
0: சரி.
1: அந்த டயத்துக்கு பாட முடியற டயத்துக்கு போட்டு நம்ம செவி செவியில சைட்ல அப்படியே வச்சுட்டே பேசலாம்.
0: சரி சரி,
1: பிரச்சனை கிடையாது. அப்புறம் 3:30 ஒரு ப்ரோக்ராம் இருக்கு புதன்கிழமை, அதுல வந்து எனக்கு தமிழ் மலையாளம் பாடல் தெரியாதுங்க. மலையாளம் பாடல் இப்பதான் ரேடியோ கேட்டு கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன்.
0: சரி சரி, இருந்தாலும் எல்லா ப்ரோக்ராமையும் தொடர்ந்து கேக்குற ஒரு நேயர்னா நம்ம சுபீன் சொல்லலாம். பாராட்டுகள் நானும் சொல்லிடுறேன்.
1: ஏன்டா மலையாளி, மலையாளி தானே, மலையாளம் பாடல் ஏன் தெரியாதுன்னு அது கூட ஒரு 10 வருஷத்துக்கு சொல்றேன். என் சின்ன வயசுல நான் 3வது படிக்கும் போது வீட்டுல டேப் ரெக்கார்டு தான் இருந்தேன். 10வது முடிவு வரைக்கும் டேப் ரெக்கார்டு கேஸ்ட் போட்டு பாட்டு கேட்கறது. அப்ப எங்க அண்ணன் எல்லாம் மும்பைல தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க வந்து அவங்களும் சின்ன வயசுல படம் எல்லாம் பாக்கல, எனக்கும் பாக்க முடியல. 1-2 படம் தான் பாத்துருக்கு மலையாளம் படம். அப்புறம் ஞாபகம் முதல்ல அவங்க வந்து ஹிந்தி பாடல் ஹிந்தி போயிடுவாங்க. அந்த கேபாசிட்டி போட்டு மறுபடியும் அவர் ஊருக்கு போய் மும்பைக்கு போயிடுவாங்க. அப்புறம் எனக்கு நான் முத முதல்ல வேலைக்கு இறங்குறது தமிழ்நாட்டுல. அப்பதான் நான் மெயினா படம் பார்க்க ஆரம்பிக்கிறது.
0: நானும் ஆக்சுவலா மலையாள படம் பாடல்கள்லாம் இங்க வந்த பிறகுதான் கேட்க ஆரம்பிச்சேன். என்னுடைய முதல் படம் வந்து நான் காருண்யம் அப்படிங்கிற ஒரு படம் தான் இங்க வந்து பார்த்தேன் முத முதலா. ஆமா, அப்படி மலையாளம் கத்துக்கிட்டோம் அவ்வளவுதான்.
1: நான் வந்து எனக்கு தமிழ்ல முதல் படம் புள்ளுவதோ இளமை.
0: துள்ளுவதோ இளமையா? தனுஷோட படம்.
1: தனுஷ் படம், தனுஷுக்கு முதல் படம் தான் எனக்கு முதல் படம்.
0: ஓ சரி சரி சரி சரிங்க.
1: அப்ப ஓகே ஓகே. மழை பாடல்களா?
0: மழை பாட்டு தான் அன்னைக்கு மொத்த மழையில அப்படியே அடிச்சு.
1: புஷில பாட்டு இருக்கோ?
0: எல்லா பாடல்களும் நீ ரெடியா எடுத்து வச்சாச்சு. ஓகேவா?
1: பாடல் இருக்கோ?
0: ஆமா ஆமா, மழை பாடல்கள் தான் இன்னைக்கு. என்ன கேப்போமா? கூப்பிட்டு பேசினதுக்கு மிக்க நன்றி. முதல் பாடலாக மௌன ராகம் அப்படிங்கிற ஒரு படம். எஸ் ஜானகி அம்மா ரொம்ப அற்புதமா பாடியிருப்பாங்க. ரேவதி ரொம்ப அழகா நடிச்சிருப்பாங்க. இளையராஜா சாரோட இன்னிசையில.

நல்ல பாட்டு என்ன, அப்படியே ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு பாட்டு ஒன்று கேட்டு ரசித்தோம். மேகம் கருத்துக்கிட்டு அப்படியே வருது. நான் அந்த டூ வீலரில் வரும்போது பார்க்குறேன், ரோட்டில் வரும்போது அப்படியே ஒரு சில் கிளைமேட்டாக வந்துக்கிட்டே இருந்தது. மேகம்லாம் அப்படியே கருத்துக்கிட்டு வந்துச்சு. ஐயோ ஆண்டவா, எப்படியாவது ஸ்டுடியோக்குள்ளே போகிறதுக்குள்ள மழை வராமல் இருக்கணும், அதுக்கப்புறம் மழை வந்தால் கூட பரவாயில்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன், தப்பிச்சிட்டேன். மேகம் அப்படின்னு சொல்லும்போதே இந்த பழைய பாட்டு ஒன்று ஞாபகம் வருது.

0: அப்படிங்கிற பாட்டு தான் ஞாபகத்துக்கு வருதுங்க. விவசாயத்தோடைய முதுகெலும்பு அப்படின்னு சொன்னாலே இந்த மழை தானங்க. மழை பொழிஞ்சா தான் நாடு செழிக்கும், வீடும் செழிக்குங்க. தாவரங்கள் முதல் மனுஷங்க வரைக்கும் எல்லா உயிர்களுக்கும் அந்த தாகத்தை தீர்க்கும் அமுதம் தான் இந்த மழை என்று சொல்லலாம். திருவள்ளுவர் கூட ரொம்ப அற்புதமாக சொல்லியிருப்பார் திருக்குறளில், நீர் இன்றி அமையாது உலகு என்று சொல்லப்படுகின்றது. உண்மைதானங்க. ஒரு காலர் வந்துட்டாங்க, யாருன்னு பார்த்துடலாமா? ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: மினி.
0: மினி, எங்க இருந்து பேசுறீங்க?
1: நீராவில இருந்து.
0: நீராவில இருந்து. இன்னைக்குதான் முதல் தடவையா ஏன் கூட பேசுறீங்களாமா? அப்படியா, சரி, சந்தோஷம். சொல்லுங்க, நான் உங்களை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். மினி, என்ன
1: செய்யறாங்க?
0: அப்படி சந்தோஷமான வாழ்க்கை என்னமா?
1: ஆமா ஆமா ஆமா.
0: சரி, வீட்டுக்காரங்க என்ன செய்றாங்க?
1: ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கா. அம்மா சீட்ல கடந்து ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கா.
0: ஆ, சரி. நீங்க இப்போ புரோகிராம் எல்லாம் கேக்குறது உண்டா?
1: ஆமா ஆமா.
0: ஆ, எப்படி தமிழ் கத்துக்கிட்டீங்க பேசுறதுக்கு?
1: ஒன்பது கல்யாணம் பண்ணிருந்தே நாகரோடுதான். இப்ப இருக்கின்றது அம்மா சீட்லதான்.
0: ஆ,
1: என்னமா
0: புரியல?
1: ரொம்ப கிடையாது. நான் மலையாளம் படம் தான், மலையாளம் நிறைய பார்த்ததே கிடையாது, பார்த்தது கிடையாது.
0: சரி, ஆனாலும் பேசுறீங்க, தமிழ் வார்த்தைகள் பேசுறீங்க கொஞ்சம் கொஞ்சம். நாகர்கோயிலுக்கு எல்லாம் போகிறது உண்டா? மழை பெய்யுதா அங்க? மழை பெஞ்சுகிட்டே இருக்கும் போது இந்த மழை பாட்டு கேட்டா நல்லா இருக்குமே நினைச்சேன். அப்ப மழை பாட்டு ஒண்ணு போட்டுடலாமா? ஓகே ஓகே அம்மா, கூப்பிட்டு பேசினதுக்கு மிக்க நன்றி. இப்ப கூப்பிட்டு பேசின மினி வந்து அவங்க ஏரியால எல்லாம் இப்ப நல்ல சூப்பரா மழை பெஞ்சுகிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, இந்த டைம்ல எனக்குள் ஒருவன் அப்படிங்கிற ஒரு கமல் படம், அதுலயும் ஒரு சூப்பர் பாட்டு, மேகம் கொட்டட்டும் ஆட்டம் உண்டு மின்னல் வெட்டட்டும் பாட்டும் உண்டு அப்படின்னு ரொம்ப எனர்ஜெட்டிக்கா பாடுற ஒரு பாட்டு, எஸ்பிபி சார் பாடியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கேட்டுட்டு வந்துடலாமா?

0: அற்புதமான பாட்டு, என்ன பயங்கரமா எனர்ஜெட்டிக்கா இருக்கிற ஒரு பாடல். எனக்குள் ஒருவன் என்ற ஒரு படத்துல இருந்து ஒரு மழை பாடல் ஒன்றை கேட்டு ரசித்தோம். மழைன்னு சொன்னாலே இந்த டைம்ல அப்படி ஒரு ஈவினிங் டைம் பாத்தீங்களா, ஒரு சுட சுட அப்படி காஃபியோ டீயோ அப்படி குடிச்சிட்டு பக்கத்தில் ஒரு வடை போண்டா அதுவும் கூட சாப்பிட்டுட்டு இந்த மழை சாரல் அப்படியே ரசிச்சுக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும், வேற லெவலில் இருக்குங்க. ஒரு காலர் வந்துட்டாங்க, யாருன்னு பார்த்துடலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கங்க. நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறோம். சுரேஷ் கடப்பா கடை, ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் என் கூட பேசிட்டு.
1: ரொம்ப நாள் ஆச்சு.
0: சரி, நல்லா இருக்கீங்களா எல்லாரும்?
1: எல்லாரும் நல்லா இருக்கங்க.
0: ராணி பிள்ளைங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா? ஓகே, சொல்லுங்க விசேஷம் கேப்போம்.
1: விசேஷம் என்ன இருக்கு? உங்களுக்கு வர விசேஷம் எப்ப போட்டாலும் போட்டுக்கிட்டே இருக்கீங்க.
0: அது இடையில இடையில நாங்கெல்லாம் இருக்கிறோங்கிறது தெரிய வேண்டாமா? ஹலோ, விட்டு விட்டு கேக்குது உங்களுடைய கால். ஹலோ, சத்தமா
1: பேசுங்க.
0: ஓகே ஓகே, சந்தோஷம். ஓகே, சொல்லுங்க விசேஷங்கள். குலதெய்வம் கோயில்ல போய் வைக்க போவீங்களோ?
1: குலதெய்வம் புதிய காவு தானே? அதுக்கப்புறம் கோவில்
0: எர்ணாகுளம்
1: முண்டக்காயம் பாட்டு போடுங்க.
0: ஓகே ஓகே ஓகே, கூப்பிட்டு பேசினதுக்கு மிக்க நன்றி. அடுத்த ஒரு மழை பாடல் வர காத்து இருக்கின்றது. என்ன பாடல் அப்படின்னு சொன்னா, ரொம்பவே அற்புதமான பாடல், ராஜா கைய வச்சா என்ற ஒரு படம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு பாட்டு. அது வந்து கேஜே யேசுதாஸ் அவங்களும் சித்ராம்மாவும் ரொம்ப அற்புதமாக பாடியிருப்பாங்க. எல்லாருடைய ஃபேவரட் பாட்டு அப்படின்னே சொல்லலாம். அதுவும் ரொம்ப சாஃப்ட் அண்ட் மெலோடி சாங் இந்த பாட்டு.

0: மென்மையான ஒரு காதல் பாட்டு என்ன அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கலாம்ப்பா. ஒரு ட்ராவல்லாம் பண்ணும்போது இந்த மாதிரியான பாடல்கள் கேட்டுக்கிட்டே போகும்போது நம்ம ட்ராவலோட அலுப்பே தெரியாதுங்க. அந்த அளவுக்கு அற்புதமான பாட்டு. மழைக்காலம் தொடங்கி விட்டதுங்க. சாரல் மழையில் நனைந்த காற்று தென்றலாக சில்லுன்னு இருக்குங்க. மழை நீர் கொட்டும் சத்தம் ஒரு புதிய இசை மாதிரி இருக்கும். செடி கொடிகள் மலர்கள் இதெல்லாமே அந்த மழை நீரில் நனைந்து தலையாட்டி சிரிக்கும். என்ன அதை பார்க்கறதுக்கே கொள்ளை அழகா இருக்கும். இந்த மழை நீர் வந்து பல மைல் தூரம் கடந்து வந்து தரையில விழுதுங்க. தேவனின் தீர்த்தமாகவே இந்த மழை நீர் அப்படிங்கிறது இருக்குது. முதல் மழை பெய்யும் போது அந்த மண்ணோட வாசனை எவ்வளவு அற்புதமான மனம். என்ன மழை காலத்தில் வரும் வானவில் பார்க்கறதுக்கே அருமை அருமை அற்புதமாக இருக்கும். மழையே நீ ஆகாயத்தில் பிறந்து பூமியில் சிலிர்க்கின்றாயே. ஒரு காலர் வந்துட்டாங்க, யாருன்னு பாக்கலாமா?
1: ஹலோ
0: ஹலோ,
1: பாமாமா
0: வணக்கம், நல்லா இருக்கிறீங்களா?
1: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறோமா, நல்லா இருக்கிறோம். அங்க எல்லாம் மழை பெய்யுதா இல்லையா?
1: நல்ல மழை.
0: அப்படியா, நல்ல வேலை. நான் நினைச்சேன் மழை நேரம் இந்த மழை பாடல் கேட்டா நல்லா இருக்குமே மனசுல நினைச்சுக்கிட்டே வந்தேன். கடவுள் வந்து அப்படி என்னுடைய வேண்டுதலை கேட்டுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு பல இடங்கள்ல, சந்தோஷம். அவங்களுக்கு தொண்டையில கொஞ்சம் கிச்சு கிச்சு, அதனால தொண்டை கரகரன்னு இருக்கா, அதனால நான் வந்துட்டேன் இன்னைக்கு.
1: நானும் இன்னைக்கு மழை ரேடியோன்னு அவ்வளவு கேட்க மாட்டுக்கு மழை சமையான.
0: சரிமா,
1: அதனாலதான் இன்னைக்கு வச்சு பார்த்தேன்.
0: அதனால கிடைச்சிருச்சா இன்னைக்கு?
1: கிடைச்சிருச்சு,
0: சந்தோஷம்.
1: இன்னைக்கு நல்லா இருக்கேன்.
0: நல்லா இருக்கிறோமா, நல்லா இருக்கிறோம். மழை காலம் அப்படின்னு சொன்னா உங்க மனசுல தோன்றது என்ன என்னமா?
1: மழைனா நல்ல சந்தோஷமா இருக்கும். ஆனா வெளியில எல்லாம் போறதுக்குதான் கொஞ்சம் பாடா இருக்கும்.
0: வெளிய போக முடியாது, வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டியதுதான்.
1: இருக்க வேண்டியதுதான்.
0: அதுவும் சுட சுட சாப்பிட்டா நல்லா இருக்கும் தெரியுமா?
1: ஆமா, சாயந்தரம் எல்லாம் காபி எல்லாம் போட்டு நல்ல வடை எல்லாம்
0: சாப்பிட்டா நல்லா இருக்கும். உட்காந்து உட்காந்து சாப்பிட நல்லா இருக்கும். யாரு சம்பாதிச்சுட்டு வர்றது?
1: மழை சமயம் தானே எல்லா ஆகாரங்களும் சூடாயிட்டு சாப்பிடணும்.
0: ஆமா,
1: அப்படியா இருக்கும்.
0: ஓ,
1: என்ன மழை சமயம் நல்ல இதாதான் இருக்கும். ரொம்ப அளவுக்கு மிஞ்சினாலும்
0: ஆமா அதுவும் கஷ்டம் தான். அளவுக்கு மீறினா நிறைய இடங்கள்ல பாதிப்பு பாத்தீங்களாமா? அதுவும்
1: கொஞ்ச நாளா கூப்பிடல, உடம்புக்கு முடியாம இருந்தாதான் கூப்பிடல.
0: சரிமா, சந்தோஷம். பொண்ணு ரொம்ப கேட்டதா சொல்லிடுங்க.
1: என்ன எப்பவும் உங்களை கேப்பாங்க, ஆரோக்கியலுக்கு எல்லாம் போயிருந்தோம்.
0: இப்ப எத்தனை மாசம் ஆகுது பாப்பாக்கு?
1: 5 மாசம் ஆகுது.
0: சரி, ரொம்ப ரொம்ப கேட்டதா சொல்லுங்க. என்ன நல்லா சாப்பிட சொல்லுங்க பாப்பாவை.
1: சாப்பிடலாம் செய்யா.
0: சரி,
1: இங்க வர முடியாது, டிராவல் செய்யாண்டானே டாக்டர் சொல்லி.
0: ஆமா, டிராவல் பண்ண வேண்டாம். நீங்க பாக்கணும்னு தோணுச்சுன்னா உங்க பொண்ணை நீங்க அங்க போய் பாத்துடுங்க, அவ்வளவுதானே?
1: நாங்க 2 வாரத்துக்கு ஒருக்க போய் பாத்துட்டு வருவோம்.
0: சரி, ரொம்ப கேட்டதா சொல்லிடுங்க. என்ன
1: சரி, மழைய பாட்டுல
0: என்ன பாட்டு?
1: ராஜ பார்வைன்னு பழைய படத்துல அந்தி மழை பொழிகிறதுன்னு ஒரு பாட்டு உண்டுல்ல.
0: ஆமா ஆமா, ராஜ பார்வை அப்படிங்கிற படத்துல பாட்டு பாடுறீங்களா பாமாமா?
1: அந்தி மழை பொழிகிறது ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது.
0: ரொம்ப அற்புதமான பாட்டு தெரியுமா, கமல்ஹாசன் நடிச்சிருப்பாரு, மாதவி. ஆமா ஆமா, அந்த படம் பேர் என்ன? படம் பேர் என்ன சொன்னீங்க? ராஜ பார்வை.
1: ஓகே, கமல்ஹாசனும் மாதவியும்.
0: பாட்டு கிடைச்சிருச்சு, பாட்டு கிடைச்சிருச்சு. கேக்கலாமா அந்த பாட்ட?
1: கேக்கலாம்.
0: ஓகே அம்மா, கூப்பிட்டு பேசினதுக்கு மிக்க நன்றி. பாமாமா வந்து ராஜ பார்வை என்ற படத்துல இருந்து பாட்டு கேட்டிருக்காங்க. அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும், என்னோட கலெக்ஷன்ஸ்லயே இருந்தது. அந்தி மழை பொழிகிறது ஒவ்வொரு தொழிலும் உன்முகம் தெரிகிறது. ரொம்ப அற்புதமான காதல் பாட்டு, கேட்கலாமா?

0: நல்ல பாட்டு. என்ன அந்தி மழை பொழிகின்றது, அந்தி என்பதே சாயங்காலம் நேரம்தான், அந்த நேரத்தில் பெய்கிற மழை பாடல் கேட்கும் போதே மனசும் குளுமையா இருக்குது, உடம்பும் அப்படி நனைஞ்ச மாதிரியான ஒரு ஃபீல். என்ன வெளியவும் நல்ல மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றது. மழை நேரம், இந்த மழை பாடல்கள் கேட்கும் போது டபுள் சந்தோஷம் தாங்க. மழை தரையில் விழுற ஓசையில நம்முடைய மனசும் கூட சுத்தமாயிடுங்க. குளிர்ந்த காற்று, இடி முழக்கம், மின்னல்கள், இது எல்லாமே மிக மிக அழகு தாங்க வானத்துல பார்க்கும்போது. மழை நின்ற பின்பு கூட அந்த சாரல் மழையில் நனைந்த உடலும் உள்ளமும் ஒரு அழகு தானங்க. அந்த குளிர்ந்த காற்றை சுவாசிக்கும் தருணம் நம்ம உடம்பையே அப்படியே சிலிர் வைக்கும் தருணம் இந்த மழை காலம் என்றே சொல்லலாம். ஒரு காலர் வந்துட்டாங்க, யாருன்னு பாத்துக்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா?
1: நல்ல மழை பெய்யுது.
0: அங்கேயும் மழை பெய்தா? கேரளபுரம் என்ன நீங்க இருக்கிறது? சரிங்க, சொல்லுங்க. மழை காலம் வந்துருச்சு, என்ன சொல்ல விரும்புறீங்க மழை பத்தி?
1: வெளியில காம்பவுண்ட் சோறு, அது அதுல கெட்டி கிணத்துல இறங்கும். இப்ப கிணத்துல தண்ணி
0: குடிக்கிறது, மழை பெய்யற வெள்ளம் வந்து அந்த தண்ணி வேஸ்ட் ஆகாம எல்லாம் கிணத்துக்கே போற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கீங்களா? ஓ, ரொம்ப அற்புதமான ஐடியா. ஆஹா, ஆமா, அந்த மழை வெள்ளம் வந்து நமக்கு அதுக்கப்புறம் தேவைப்படுமே. என்ன
1: மாடியில இருந்து பைப்பு கொடுத்து நேரம் கிழத்து பக்கத்துல ஒரு குழி தோண்டி அதுல வச்சிருக்கு, வெள்ளம் எல்லாம் அதுதான் வரும்.
0: அடி ஆழம் இருக்கு. சரிங்க, அப்போ கோடை காலத்துல கூட அந்த

0: ஏன்னா சின்ன பிள்ளைங்க இருக்கிற இடங்கள்லாம் ரொம்ப பாதுகாப்பா பாத்துக்கணும். பிள்ளைங்களுக்கு தெரியாதே. அங்க வீட்டுல குட்டீஸ் எல்லாம் இருக்காங்களா? குட்டீஸ் எல்லாம் இல்ல, நல்லா பெரிய பிள்ளைங்க தானே.
1: தங்கச்சி மகா கலெக்டரேட்ல வேலை பாக்குறா.
0: சரிங்க.
1: பரவாயில்ல,
0: இந்த ஊர்ல அப்படித்தானே. மூணு மணிக்கு கரெக்டா, ஒரு மணி ஆனா மதியம் 12:30 ஆனா சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க. மூணு மணிக்கு காஃபி டீ குடிச்சிடுவாங்களே கம்பல்சரி. அந்த விஷயத்துல பாராட்டணும் கேரளாவத. எல்லாமே பர்ஃபெக்ட். அந்த டைம் பஞ்சுவாலிட்டி அப்படிங்கறது நான் இங்க பாராட்டணும் கண்டிப்பா. சரிம்மா, அடுத்து ஒரு பாட்டு, ஒரு நல்ல ஒரு பாட்டு, பழைய பாட்டு ஒண்ணு வருது. ஆட வந்த தெய்வம் அப்படிங்கிற படத்துல இருந்து பாட்டு ஒண்ணு வருது, மழை பாட்டு. கேக்கலாமா? ஓகே, யா கூப்பிட்டு பேசினதுக்கு.

0: from 14th to 16th June. Bharat Innovates 2026. Built in India. Ready for the world.
1: நேர்களே, ரொம்ப அற்புதமான பாட்டு. என்ன, நான் இந்த பாட்டை கேட்டு எத்தனையோ வருஷ கணக்கு ஆயிடுச்சு. ஆட வந்த தெய்வம் அப்படிங்கிற ஒரு படம், டி ஆர் மகாலிங்கம், பி சுஷிலா அம்மா நல்லா அற்புதமாக பாடியிருப்பாங்க. என்ன ஒரு மழை பாட்டு. நேர்களே, இது காதோடு பேசலாம் தமிழ் ஃபோனின் ப்ரோக்ராம். இன்று உங்களுடன் பேசி கொண்டிருப்பது உங்கள் அன்பு ரத்னா மோகன். நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் கூப்பிட்டு பேசலாம். நம்பர் சொல்லட்டுமா? 0474-293-1111. இன்னைக்கு முழுக்க முழுக்க மழை பாடல்கள், மழை பற்றி பேசிக்கொண்டு இருக்கின்றேன். மழை வரும்போது நாம உடனே கொடை பிடிக்கிறோம். ஆனாலும் அந்த மழையை வந்து கொடை பிடிச்சு எதிர்த்தவங்களை கூட, அவங்களுடைய பாதங்களை கூட அப்படி குளிர்வித்து செல்லும் குணம்தான் அந்த மழைக்கு இருக்குதுங்க. மரங்கள் இந்த மழை காலங்களில் தினமும் குளிச்சிடுது. என்ன உண்மைதானங்க? வாசல்ல தங்கி இருக்கிற அந்த மழை நீரை என்ன செய்ய அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே குழந்தைங்க ஓடியே வந்து அந்த மழை நீர்ல பேப்பர் கப்பல் செஞ்சுட்டு ரொம்ப அழகா அந்த மழை நீரை கடல் ஆக்கிடுவாங்க. கடல் ஆகும் மழை அப்படின்னே சொல்லலாம். வான் மேகம் பன்னீர் தெளிக்க மழை பொழியும் அழகோ அழகுதாங்க. இடியாக இடித்து மின்னலாக முத்தமிட்டு சாரலாக சினுங்கி தூரலாக தீண்டி மேகம் உருக மழை பொழிகின்றது. இந்த மழை நேரம் நான் சொல்லுவேன் பார்த்தீங்களா, எப்போவுமே சுடான டீ காஃபி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஒரு காலர் வந்துட்டாங்க நினைக்கிறேன். கால் பிரேக் ஆகிடுச்சு, அப்போ அடுத்து ஒரு பாட்டு ஒன்று கேட்டுட்டு வந்துடலாம். அற்புதமான பாட்டு, ஆதி என்ற ஒரு படம், சிஎம் விஜய் சார் தான் நடிச்சிருப்பாங்க. என்னை கொஞ்ச கொஞ்ச கொஞ்ச கொஞ்சவா மழையே. இதோ அந்த பாட்டு.

0: ரொம்ப அற்புதமான பாட்டு. என்ன அப்படியே எழுந்திருச்சு நின்று டான்ஸே ஆடிடலாம் போல. அந்த மழை நீர்ல நனைஞ்சுக்கிட்டு ஆடுனா இன்னும் அற்புதமாகத்தான் இருக்கும். என்ன ஓகே, மழையே மழையே, மெல்ல மெல்ல மண்ணில் விழுந்து பல விவசாய மக்களின் உயிரையும் நீ காத்து கொள்கின்றாய். மழையை ரசிப்பது ஆனந்தம் என்றால் மழையில் நனைவது என்பது பேரானந்தம் தானே அன்பர்களே. உலகத்துல எல்லா இடங்கள்லையும் மழை பெய்தால் கூட நம்ம சொந்த ஊர்ல நம்ம இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல மழை பெய்யும் போது அதை கண்டு ரசிக்கும் போது இருக்கின்ற சுகம் என்பது வேற லெவல் தாங்க. மழை என்ற அற்புதத்தை எப்போதும் ரசியுங்கள். கடவுள் நமக்கு தந்த வரப்பிரசாதம், மழையில நனைஞ்சு குளிச்சு விளையாடுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தோஷம். ஒரு காலர் வந்துட்டாங்க, யாருன்னு பாத்திரலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ
1: ஹலோ
0: வணக்கம். ஹலோ வணக்கம், யார் பேசுறீங்க?
1: சாமலாம்மா பாட்டி இருக்காங்களா?
0: சாமலாம்மா பாட்டி,
1: சாமலாம்மா பாட்டி போன் கூட்டிட்டு கிட்டாங்க.
0: சாமலாம்மாவா? அவங்களோட நீ யாரு, பேத்தியாவா?
1: பேத்தியா இல்ல, பக்கத்து வீட்டுக்காரங்க, அவங்க எங்க வீட்டுக்கு வருவாங்க.
0: ஓ அப்படியா, நீங்க அழகா தமிழ் பேசுறீங்களே, அதான் கேட்டேன். உங்க பேர் என்ன?
1: என் பேர் செல்வி.
0: செல்வி, இப்போ எந்த இடத்துல இருந்து பேசுறீங்க?
1: கூப்பிட்டு
0: செல்வி, எந்த ஊரு உங்களுக்கு சொந்த ஊரு? நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
1: எல்லாரும் நல்லா இருக்கோம்.
0: சரி, நீங்க எந்த ஊரு?
1: எங்களுக்கு தெங்காசி, அங்க போய் சிவேகிரி தெரியுமா? ராஜபுரியும் சிவேகிரி.
0: ஆமா,
1: அந்த ஊர் பக்கம் தான்.
0: இப்ப இங்க வந்து எத்தனை வருஷம் ஆகுது?
1: என்ன
0: வேலை பாக்குறாங்க?
1: அவங்க ஆட்டோ வச்சிருக்காங்க.
0: சரிம்மா, பிள்ளைங்க எத்தனை பேர் இருக்காங்க? சத்தமா கேக்குதே.
1: ரெண்டு பேர். ரெண்டு பேர்
0: ரொம்ப குட்டியா?
1: அம்மாவோட
0: சப்தம் கேட்டப்போ சந்தோஷமா இருக்கு. ஞாபகமா இருக்கோ
1: இன்னும்.
0: சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். சாமலாமான்னு சொன்னாலே சிரிப்பு தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஹலோ குட்டிமா, உன் பேர் என்ன? பவித்ராவா? என்ன பேருமா? சரி ஓகே, என்ன படிக்கிற நீ?
2: ஒன்னாம்
0: கிளாஸ். இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டியா? உனக்கு தங்கச்சியா தம்பியா?
2: தம்பி.
0: தம்பி பேர் என்ன?
2: தருண்.
0: ஓகே, அவ என்ன படிக்கிறான்? ரெண்டு வயசா, குட்டி பையன. சரி, சாப்பிட்டியா இனிமேல் தானா? ஸ்கூல்ல சாப்பிட்டுட்டியா? உனக்கு என்ன ஸ்நாக்ஸ் ரொம்ப பிடிக்கும்? என்னமா, பப்ஸ் தான் ரொம்ப பிடிக்குமா? சரி ஆண்டி, ஒரு நாள் வாங்கிட்டு உங்க வீட்டுக்கு வரேன், சரியா? அப்ப டாடா, பாய் பாய்
2: பாய்.
0: ஓகே, கூப்பிட்டு பேசினதுக்கு மிக்க நன்றி ஷியாமலாமா, செல்வி, குட்டீஸ் ரெண்டு பேருக்கும். ஓகே, அடுத்த ஒரு மழை பாட்டு ஒன்று வர காத்து இருக்குது. என்ன பாடல் அப்படின்னு சொன்னால், ரொம்ப அற்புதமான பாட்டு, வாவ், இன்று நீ நாளை நான் அப்படிங்கிற ஒரு படம். எஸ் ஜானகி அம்மா பாடியிருப்பாங்க. வாவ், வேற லெவல். சிவகுமாரும் லக்ஷ்மியும் இருப்பாங்க. ரொம்ப அற்புதமான பாட்டு. பொன்

ரொம்ப அற்புதமான பாட்டு. ஓகே, இன்னைக்கு கேட்ட மழை பாடல்கள் எல்லாமே உங்க மனசை தொட்டு இருக்கும் என்ற நம்பிக்கையோட விடைபெறுகின்றேன். மழை காலம், வெயில் காலம், இப்படி எல்லா காலமும் வந்தும் போயும் இருக்கும். நம்ம எல்லாருமே எப்போதுமே இயற்கையாகவே இயல்பாகவே எப்பவுமே இருப்போம். மழை நேரம் பாதுகாப்பாகவும் எப்பவும் இருங்க. கொடை, ரெயின் கோட்டு கையில் எப்பவும் வச்சுக்கோங்க. இன்னைக்கு கேட்ட மழை பாடல்கள் உங்க மனசை பூர நனைய வச்சிருக்கும் என்ற நம்பிக்கையோட விடைபெறுகின்றேன். மீண்டும் வரும் வியாழக்கிழமை உங்களை நான் வேறு ஒரு தலைப்போட சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு ரத்னா மோகன். நன்றி, வணக்கம்.